0: ஹனி தர்ஃபான்.
1: ஒரு காலம் போதிலே ஆஷிகே.
0: ஆல் காஜி சாதே ராய் உதித் நாராயண்.